0: ஏதை பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்ட
1: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.

சசி பொட்டற்ற சொல்லி அரணேவா ஒந்தேவா இத்திரி தேரும் கொண்டு இத்திரி பாலும் கொண்டு அங்கனோடு இங்கனோடு அங்கனோடு இங்கனோடு ஓடோடி ஓடோடி.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென்று எண்ணி பிழைக்கும் நமக்காக. உலக பொதுவுடைமை, ஏழை எளியவர்களின் உழைப்பு மற்றும் வாழ்க்கையின் யதார்த்த தத்துவங்களை மிக எளிய சொற்களில் கவிஞர் இப்பாடலை நமக்கு தந்துள்ளார். புத்தர், இயேசு, காந்தி போன்ற மகான்கள் அவதரித்ததும், கங்கை காவிரி போன்ற ஆறுகள் பாய்ந்து ஓடுவதும் உழைக்கும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே சமூக நோக்கத்தோடு எழுதப்பட்ட பாடல். கவிஞர் வாழியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். சந்திரோதயம் திரைப்படத்திற்கு வேண்டி நேயர்களே, காலத்தால் அழியாது புகழ்பெற்ற இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை போடுவதெதற்காக, நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக.

0: ബൈ ബൈ കേൾക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். காதல் என்பது புனிதமானது. தலைவன் தலைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட காதலின் ஆழத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த பாடல். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்பிறை. நிலவு தூங்கும் நேரம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய ஒரு மெல்லிசை பாடல். காதலர்கள் பிரிந்தாலும் காதல் ஒருபோதும் பிரிவதில்லை. அந்த உறவு என்பது யாராலும் பிரிக்க முடியாத அளவு உறுதியானது. கீதை போல காதல் மிக புனிதமானது. கோதை நெஞ்சில் ஆடும் சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம். இந்த பாடல் வரிகள் காதலின் ஆழத்தை குறிப்பிடுகிறது. கேட்டுத்தான் பாருங்கள்.

0: മിഥുനം 90.4 FM കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: ഡിഫറൻ്റ്ലി ഏബിൾഡായ കുട്ടികളുടെ വളർച്ചയ്ക്കും മികച്ച ഭാവിക്കും താങ്ങും തണലുമായി പ്രവർത്തിക്കുന്ന സ്പെക്ട്രം ഹാർട്സിലേക്ക് പുതിയ സ്റ്റാഫുകളെ ക്ഷണിക്കുന്നു. ഓക്യുപേഷണൽ തെറാപ്പിസ്റ്റ്, സ്പീച്ച് തെറാപ്പിസ്റ്റ് തസ്തികകളിലേക്കും കമ്മ്യൂണിക്കേഷൻ സ്കിൽസും കൊമേഴ്ഷ്യൽ ബാക്ക്ഗ്രൗണ്ടും കമ്പ്യൂട്ടർ നോളജുമുള്ള ഓഫീസ് അഡ്മിനിസ്ട്രേറ്റീവ് സ്റ്റാഫിനെയും ആവശ്യമുണ്ട്. നിങ്ങളുടെ കഴിവുകൾക്ക് ഒരു പുതിയ അവസരം, കരിയറിന് ഒരു പുതിയ തുടക്കം. സ്പെക്ട്രം ഹാർട്സ്, പുത്തൻ തെരുവ്, കരുനാഗപ്പള്ളി, കൊല്ലം.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், பொட்டு வைத்த முகமும் தலைவியின் முகத்தில் ஜொலிக்கும் பொட்டு, அவளுடைய கூந்தல் மற்றும் புன்னகையை செவ்வானம், பொன்னூஞ்சல், மலர் தோற்றம் போன்ற ஓமைகளால் கவிஞர் வர்ணித்துள்ளார். அவளை பார்த்தவுடன் அவனுக்குள் எழும் கவிதை உள்ளத்தையும், அவளது அழகில் தன்னை மறந்து மயங்கும் காதலனின் மனநிலையும் இப்பாடல் விவரிக்கிறது. பூமியில் மலர்ந்த பூவில் மனம் இல்லை என்று கூறி கலைகளின் அரசியாக அவள் தன்னை தேடி வந்ததாக கற்பனை செய்து கொள்கிறான் தலைவன். சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த இப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் முதன் முதலாக நடிகர் திலகத்துக்கு வேண்டி பாடிய பாடல், மிகவும் புகழ்பெற்ற பாடல். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, தரையோடு வானம் விளையாடும் கோலும், இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள். இதோ நேயர்களே, பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്ത് പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சாந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். கார்த்திக் மற்றும் ரஞ்சிதா இவர்களுக்கிடையேயான அழகிய காதலை வெளிப்படுத்தும் விதமாக செந்தமிழ் இசையிலும் கிராமிய மெட்டமைப்பிலும் உருவாக்கப்பட்ட பாடல். மணியே மணிக்குயிலே, மாலையிளம் கதிரழகே, குடியே கொடிமலரே, குடியிடையின் நடையழகே, தொட்ட இடம் பூமணக்கும், துளிர்கரமோ தொட இனிக்கும், பூமர பாவே நீயடி, இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. நாடோடி தென்றல் திரைப்படத்திற்கு இளையராஜா எழுதிய வரிகளுக்கு இளையராஜாவே இசையமைத்து மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அருமையான பாடல். கண் இமைகளை வருத்த கனவுகளை துரத்தி, என் உயிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி போன்ற வாக்கிய அமைப்பு இந்த பாடலின் சிறப்பு ஆகும். பாடலை கேட்டு ரசியுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാധനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி, வளம்புரி சங்கை கூட உன் கழுத்து மிஞ்சிதடி, வஞ்சி மலரே. காதலின் இயக்கத்தையும் நீலாம்பரி ராகத்தின் இனிமையையும் ஒரு சேர வழங்கும் இனிமையான பாடல். காதலன் தன் காதலியின் அழகையும் தன் மனதில் அவள் ஏற்படுத்திய தாகத்தையும் மிகைப்படுத்தி கவித்துவமாக வர்ணிக்கும் பாடல் இது. அவளுடைய கழுத்து வளம்புரி சங்கு போலவும் அவளது அழகு நிலவின் தங்கையைப் போலவும் ஜொலிக்கிறது. அவள் வசந்த காலம் தங்கும் சோலையாகவும் தாமரையில் அமர்ந்த வண்டுக்கு போதை ஏற்றுவதைப் போலவும் அவள் வெட்கப்பட்டு வளைவதை பார்க்கும்போது

அவளை வைகை நதிக்கு ஒப்பிட்டு நாயகன் தன் காதலை வெளிப்படுத்துகிறான். டி ராஜேந்திரின் இசையில் அவரே எழுதி இசையமைத்த பாடலை கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா இணைந்து பாடிய பாடல் உறவை காத்த கிளிக்காக இதோ பாடல். நேயர்களே கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

யஸ்மின் சர்வம் யத சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதஹ ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவைஹ வேதை சாங்கபத க்ரமோபநிஷதை காயந்தி யம்.